0: ஹலோ ஹலோ
1: சார், தீபர் கஹாம்.
0: தீபர் கஹாம்,
1: ஐயாங்க நாகேஸ்வரன் கலாம் தான் சார் சொல்லுங்க சார்.
0: ஏய் சார், இதா ஹோ
1: அங்கே தான் உங்கள் ஹிந்தி தொகை கணானு சார். சரியா போ முக்தோ
0: ஏ
1: தொகை நிமோ இங்கே டாப் ஃபேங்காய் மெயின் இட்டு ஜிசி தயார் கியா ஹே
0: மேனு
1: மெயின் இட்டு ஜிசி தயார் கியா ஹே
0: ஹா
1: ரிசாம்னா ரிசாம்னா இங்கே முகமது அஜிஸ் பாய் அனுராதா பர்வல் அவங்க கணார்னா சினி தகவல் நானா கொனைக்கா சினி தாக்கு பிரிஜஸ் பீர் இங்கே பாய் மனாய் சோயத்தி நானா நானா நோக்கி இங்கே சினி பாய் காக்கா ஹாம் சேம் நானி ஹாம் பாய் சார் நினி பகை கவாக வாக ரசா முங் தொங்க
0: ரசா முங் கிஷா சா கணார் காதை
1: ரசா மேனே துஜிசே தியார் கியா ஹேமனா போ
0: அச்சா வோ தோக்கனி
1: சுரியா சுரியா
0: சுரியா தோக்கனி
1: ராதா
0: பரவால் கனா தேங்க.